உடல உடல மனம் கருத்துவிங்கி ஜாரம் பறந்து பொங்கி இல்ல இனியா மண்ணில் வித்து முளைக்கான் மண்ணும் வாங்கி கஞ்சூக்குள்ளோர் கொன்னு